0: ஹாய் கேவ் கம்பாரி
1: Sonido que impacta y se ve. Tropicana 360. Nuevo estudio, nuevas experiencias.